0: பேசுற மாதிரி ரொம்ப வெள்ள டைரக்டர் கேட்டு தான்
1: எப்ப கேள்வா சார் பாருங்க
2: ஜீவா திருமத்து குவத்ரோ சோ சோ சோ
3: Buen día,
2: posición y mantenga pista 2-9 derecha. Buen día, posición y mantener pista 9 derecha.

0: சொல்லுவாங்க. ரொம்ப நம்மை போயால் பார்த்து நிச்சயம் ராவுல் கதை
1: Charlie 4, por la primera disponible a la derecha, rueda vía Alfa y Eco 2, mantenga esa frecuencia.
0: Alfa.

ஏற்படுத்திக்க. Móvil Cenea 01 Charlie 1, cruce pista 29 izquierda, Charlie 2 hacia el borde.